0: இனிய காலை வணக்கம். புனிதமான புரட்டாசி மாதத்தின் இந்த அழகிய காலையில் திருமாலின் திருவருளை நினைத்து நமது நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய. இந்த புரட்டாசி காலையின் சிறப்பை மேலும் அழகாக்க முதலில் ஒரு சிறப்புரையை கேட்போம். வாருங்கள், அந்த உரையை கேட்போமாக.
1: சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. அன்பர்களே வணக்கம். என் பெயர் குருக்கள் ஐயப்பன் சுந்தரேசன். நான் மொரீஷியஸ் திருநாட்டின் ரோசில் நகரில் அமைந்துள்ள திருத்தணி முருகன் கோவிலில் அர்ச்சகராக பணிபுரிந்து வருகிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு தொண்டரடி பொடியாழ்வார். பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவராக போற்றப்படுபவர் தொண்டரடி பொடியாழ்வார். திருமாலின் மீது அளவற்ற பக்தி கொண்ட இவர் குறிப்பாக திருவரங்கநாத பெருமானிடத்தில் கொண்டிருந்த பக்திக்கு ஈடு இணையே இல்லை. அவருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், அவர் தன்னை ஒரு பெரிய ஞானி என்றோ உயர்ந்த பக்தன் என்றோ

கருதவில்லை. மாறாக நான் இறைவனுடைய அடியார்களின் அடியேன் என்ற பணிவையே தன்னுடைய அடையாளமாக கொண்டார். அதனால்தான் அவருக்கு தொண்டரடிப்பொடி என்ற திருநாமம் ஏற்பட்டது. தொண்டர்களுடைய திருவடிப்பொடி, அதாவது இறைவனுடைய அடியார்களின் பாதத்தூசியையே பெருமையாக கருதுபவர். இது ஒரு பெயர் மட்டுமல்ல, அவருடைய முழு வாழ்க்கையின் தத்துவமே இதுதான். தொண்டரடிப்பொடியாழ்வார் பிறந்த திருத்தலம் திருமண்டங்குடி என்று வைணவ மரபு கூறுகிறது. அவருடைய இயற்பெயர் விப்ரநாராயணர். சிறு வயதிலிருந்தே திருமாலின் மீது பேரன்பு கொண்டிருந்தார். பின்னர் திருவரங்கத்தை அடைந்து அங்கே அரங்கநாத பெருமானுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டார். அரங்கநாத பெருமானை தரிசிப்பது மட்டுமல்லாமல் அவருக்கு தேவையான ஒரு சிறிய சேவையை கூட மிகப்பெரிய பாக்கியமாக கருதினார். அதனால்தான் அவர் தேர்ந்தெடுத்த சேவை மிகவும் அழகானது. திருவரங்கநாதருக்காக நந்தவனம் அமைத்து மலர்களை வளர்த்து அவற்றை கொண்டு மாலைகள் தொடுத்து பெருமானுக்கு சமர்ப்பிப்பது. மலர் மாலை இறைவனுக்கு செல்கிறது, ஆனால் அந்த மாலைக்கு பின்னால் இருக்கும் உழைப்பு, மண்ணை தோண்டுவது, செடிகளை நடுவது, அவற்றுக்கு தண்ணீர் ஊற்றுவது, அவற்றை பாதுகாப்பது, மலர்களை தேர்ந்தெடுப்பது, மாலையாக தொடுப்பது, இவை அனைத்தையும் அவர் இறைவனுக்கு செய்யும் திருத்தொண்டாகவே கருதினார். அவருக்கு அந்த நந்தவனமே ஒரு கோவில் போல இருந்தது. ஒவ்வொரு மலரும் அரங்கனுக்காக, ஒவ்வொரு மனமும் அரங்கனுக்காக, ஒவ்வொரு உழைப்பும் அரங்கனுக்காக. இதுதான் தொண்டரடி பொடியாழ்வாரின் பக்தி. நேர்களே, இங்கே நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பக்தி என்றால் கோவிலுக்கு செல்வது மட்டுமல்ல, பக்தி என்றால் பெரிய பெரிய வார்த்தைகளை பேசுவது மட்டுமல்ல, இறைவனுக்கு பிடித்த ஒரு சிறு காரியத்தை மனமாறச் செய்வதுதான் உண்மையான பக்தி. தொண்டரடி பொடியாழ்வார் இதை தன்னுடைய வாழ்க்கையால் காட்டினார். அவர் மலர்களை வளர்த்தார், ஆனால் உண்மையில் அவர் வளர்த்தது மலர்களை மட்டுமல்ல, தன்னுடைய பக்தியையும் வளர்த்தார். அவர் மாலை தொடுத்தார், ஆனால் உண்மையில் அவர் தொடுத்தது மலர் மாலையை மட்டுமல்ல, தன்னுடைய மனத்தையும் அரங்கனுடைய திருவழிகளோடு இணைத்தார். தொண்டரடி பொடியாழ்வாரின் படைப்புகளில் மிகவும் புகழ்பெற்றது திருப்பள்ளி எழுச்சி. இதில் 10 பாசுரங்கள் உள்ளன. பள்ளி எழுச்சி என்றால் உறங்கிக் கொண்டிருக்கும் இறைவனை எழுப்புதல் என்று பொருள். ஆனால் நம் வைணவ மரபில் இது சாதாரணமாக ஒரு மனிதரை எழுப்புவது போன்றதல்ல. அரங்கநாத பெருமானின் திருமேனி பள்ளி கொண்டிருக்கும் திருக்கோலத்தை நினைத்து கொண்டு அதிகாலையில் இயற்கையின் அழகையும் பறவைகளின் ஒலியையும் சுட்டிக்காட்டி அரங்கா எழுந்தருள வேண்டும் என்று அன்போடு அழைப்பதாக அமைந்துள்ளது. திருப்பள்ளி எழுச்சியை நாம் படிக்கும்போது அதிகாலை நேரம் நம் கண்முன்னே தோன்றுகிறது. பறவைகள் குரல் கொடுக்கின்றன, இயற்கை விழித்து கொள்கிறது, சூரியன் உதயமாகப் போகிறான், உலகமே தன்னுடைய அன்றாட பணிகளுக்காக எழுந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அரங்கப்பெருமானே, உலகமே உன்னை எதிர்பார்த்து நிற்கிறது, நீயும் எழுந்தருள வேண்டும் என்ற பக்தி உணர்வு வெளிப்படுகிறது. அதனால்தான் திருப்பள்ளி எழுச்சி இன்று வரை கோவில்களிலும் இல்லங்களிலும் பக்தியுடன்

பாடப்படுகிறது. தொண்டரடி பொடியாழ்வாரின் மற்றொரு முக்கியமான படைப்பு திருமாலை. இதில் 45 பாசுரங்கள் உள்ளன. இந்த பாசுரங்களில் பகவானுடைய பெருமை, அவனுடைய திருநாமத்தின் சிறப்பு, மனித வாழ்க்கையின் நிலையாமை, உலக ஆசைகளிலிருந்து விலகி இறைவனை சார வேண்டிய அவசியம் போன்ற பல ஆழமான கருத்துக்கள் வெளிப்படுகின்றன. அவர் தன்னுடைய குறைகளையும் வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறார். இதுதான் அவரது பக்தியின் இன்னொரு சிறப்பு. தன்னை உயர்த்தி காட்டாமல், என்னிடம் குறைகள் இருக்கின்றன, நான் தவறுகள் செய்திருக்கிறேன், ஆனால் அரங்கனுடைய திருவிடுகளை விட்டுவிட மாட்டேன் என்ற மனநிலையை வெளிப்படுத்துகிறார். நேயர்களே, இன்றைய உலகத்தில் நாம் பல விஷயங்களை பற்றி கவலைப்படுகிறோம். பணம், பதவி, புகழ், சொத்து, வசதி, இவை அனைத்தும் வாழ்க்கையில் தேவையானவையாக இருக்கலாம். ஆனால் இவை எதுவும் நிரந்தரமானவை அல்ல என்பதை தொண்டரடி பொடியாழ்வார் நமக்கு நினைவூட்டுகிறார். மனித வாழ்க்கை மிகவும் குறுகியது. நாம் எவ்வளவு செல்வத்தை சேர்த்தாலும், எவ்வளவு புகழை பெற்றாலும், ஒரு நாள் இந்த உலக வாழ்க்கையை விட்டு செல்ல வேண்டியதுதான். அப்படியென்றால் இந்த வாழ்க்கையை எதற்காக பயன்படுத்த வேண்டும்? அதற்கு தொண்டரடி பொடியாழ்வார் காட்டும் வழி, இறைவனை நினைக்க வேண்டும், இறைவனுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், நல்ல செயல்களை செய்ய வேண்டும், பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் உண்மையான பயன். தொண்டரடி பொடியாழ்வாரின் பெயரிலேயே மிகப்பெரிய தத்துவம் இருக்கிறது. தொண்டர் என்றால் இறைவனுடைய அடியார், அடி என்றால் அவருடைய திருவடி, பொடி என்றால் அந்த திருவடியில் படிந்திருக்கும் தூசி. அதாவது இறைவனுடைய அடியார்களின் திருவடி பொடியும் எனக்கு பெருமை என்ற அளவிற்கு அவர் பணிவை எடுத்து காட்டினார். நாம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்தவுடன் மற்றவர்களை விட நாமே உயர்ந்தவர்கள் என்று நினைக்க ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் உண்மையான ஆன்மீக உயர்வு எங்கே இருக்கிறது? பணிவில்தான். தன்னை தாழ்த்திக்கொள்வது என்பது பலவீனமல்ல, அது பக்தியின் அடையாளம். தொண்டரடி பொடியாழ்வார் இதையே தன்னுடைய வாழ்க்கையில் காட்டினார். தொண்டரடி பொடியாழ்வாருக்கு அரங்கநாத பெருமான் மீது இருந்த அன்பு அளவிட முடியாதது. அவருடைய சிந்தனை முழுவதும் அரங்கன், அவருடைய சேவை அரங்கனுக்காக, அவருடைய பாடல்கள் அரங்கனுக்காக, அவருடைய நந்தவனம் அரங்கனுக்காக, அவருடைய வாழ்க்கையே அரங்கனுக்காக. இதுதான் முழுமையான சரணாகதி. இறைவனை வழிபடும் போது எனக்கு இதை கொடு அதை கொடு என்று கேட்பதை தாண்டி, என்னையே உனக்கு சேவையாக ஏற்றுக்கொள் என்று சொல்லும் நிலை உயர்ந்த பக்தி நிலையாகும். தொண்டரடி பொடியாழ்வார் அந்த பக்தி நிலையை நமக்கு காட்டியவர். தொண்டரடி பொடியாழ்வாரின் வாழ்க்கையிலிருந்து நாம் பல பாடங்களை பெறலாம். முதலாவது பணிவு. எவ்வளவு உயர்ந்த நிலையை அடைந்தாலும் தாழ்மையாக இருக்க வேண்டும். இரண்டாவது தொண்டு. சிறிய சேவையாக இருந்தாலும் மனமாறச் செய்ய வேண்டும். மூன்றாவது இறை நம்பிக்கை. வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் இறைவன் மீது நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது. நான்காவது நிலையாமையை உணர்தல். நமக்கு கிடைத்த செல்வமும் புகழும் நிரந்தரமானவை அல்ல. ஐந்தாவது அடியார்களை மதித்தல். இறைவனை நேசிப்பதோடு இறைவனை நேசிக்கும் மனிதர்களையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆறாவது செயலில் பக்தி. வாயால் பக்தியை பேசுவது மட்டுமல்ல, நம் கைகளாலும் நல்ல செயல்களை செய்ய வேண்டும். இன்றைய தலைமுறைக்கு தொண்டரடி பொடியாழ்வாரின் வாழ்க்கை மிகவும் பொருத்தமானது. இன்றைய

0: உலகில் வேகம் அதிகம், தகவல் தொடர்பு அதிகம், வசதிகள் அதிகம், ஆனால் மன அமைதி குறைந்து கொண்டிருக்கிறது. அதிகமாக பெற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, ஆனால் கிடைத்ததை வைத்து மகிழும் மனநிலை குறைந்து வருகிறது. இத்தகைய சூழலில் தொண்டரடிப்பொடியாழ்வார் நமக்கு ஒரு எளிய வழியை காட்டுகிறார். இறைவனை நினை, நல்லதை செய், பிறருக்கு உதவி செய், பணிவுடன் வாழ், உன் வாழ்க்கையை ஒரு தொண்டாக மாற்று, அவ்வளவுதான். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்ததில்லை, அரச பதவியில் இருந்ததில்லை, பெரிய அதிகாரத்தை நாடியதில்லை. ஆனால் அவர் செய்தது ஒன்றுதான், தன்னுடைய வாழ்க்கையை அரங்கனுடைய திருவடிகளுக்கு அர்ப்பணித்தார். மலர்களை வளர்த்தார், மாலைகளை தொடுத்தார், பாசுரங்களை பாடினார், இறைவனுடைய அடியார்களின் அடியாராக வாழ்ந்தார். அதனால்தான் 1000 ஆண்டுகள் கடந்தும் அவரது திருநாமம் பக்தர்களின் நெஞ்சில் வாழ்கிறது. அவருடைய திருமாலை நமக்கு பக்தியின் ஆழத்தை உணர்த்துகிறது. அவருடைய திருப்பள்ளி எழுச்சி நம் உள்ளத்தையும் விழிக்கச் செய்கிறது. அரங்கநாத பெருமானை எழுப்புவதற்காக பாடப்பட்ட அந்த பாசுரங்கள் உண்மையில் நம்முடைய தூங்கிக் கொண்டிருக்கும் ஆன்மீக உணர்வையே எழுப்புகின்றன என்று சொல்லலாம். நம் வாழ்க்கையிலும் ஒரு சிறிய நந்தவனம் அமைப்போம். அது மண்ணில் இருக்க வேண்டிய அவசியமில்லை, நம் மனதிலேயே ஒரு நந்தவனம் அமைப்போம். அதில் பக்தி மலரட்டம், அதில் பணிவு மலரட்டம், அதில் அன்பு மலரட்டம், அதில் தொண்டு மலரட்டம். அந்த மலர்களை கொண்டு நம் உள்ளத்தில் உறையும் இறைவனுக்கு தினமும் ஒரு மாலை தொடுத்து அர்ப்பணிப்போம். தொண்டரடி பொடியாழ்வார் காட்டிய பக்தி வழியில் நாம் அனைவரும் நல்ல எண்ணங்களோடும் நல்ல செயல்களோடும் இறை நம்பிக்கையோடும் வாழ இறையருள் கிடைக்கட்டும். ஸ்ரீரங்கநாத பெருமானின் திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். தொண்டரடி பொடியாழ்வார் திருவடிகளே சரணம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.
1: இனிய காலை வணக்கம். புனிதமான புரட்டாசி மாதத்தின் இந்த அழகிய காலையில் திருமாலின் திருவருளை நினைத்து நமது நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய. இந்த புரட்டாசி காலையின் சிறப்பை மேலும் அழகாக்க முதலில் ஒரு சிறப்புரையை கேட்போம். வாருங்கள், அந்த உரையை கேட்போமாக.

வணக்கம் செல்ல குழந்தைகளே, காலை 11 மணி உங்கள் சிறுவர் நேரம் தொடங்கிவிட்டது. இன்று நிகழ்ச்சி முழுவதும் திருமாலை பற்றிய பாடல்கள், சிறிய கதைகள், கவிதைகள், கேள்விகள் என உங்களுக்குடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். வீட்டில் பெற்றோருடனும் தாத்தா பாட்டியுடனும் கேட்டுக்கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கும் அன்பான வணக்கம். முதலில் ஓம் நமோ நாராயண என்று சொல்லி திருமாலை போற்றும் பாடலை கேட்போமாக.

குழந்தைகளே திருமாலை பல பெயர்களை அழைப்பார்கள். பெருமாள், நாராயணன், கோவிந்தன், கண்ணன், இந்த பெயர்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த பெயர் எது? அதை மனதில் சொல்லிக்கொண்டு அடுத்த பாடலை

இனிய இசை கோவிந்தா என்று அழைத்திடுவோம், கூடி மகிழ்ந்து பாடுவோம். குழந்தைகளே, புரட்டாசி காலையில் வீட்டில் பெரியவர்கள் விளக்கேற்றி வழிபடுவதை பார்த்திருக்கிறீர்களா? அப்போது நீங்களும் அவர்களுடன் அமைதியாக நின்று ஒரு சிறிய வழிபாட்டை சொல்லலாம். அனைவரும் சேர்ந்து கேட்க ஒரு பாடல் வருகிறது. எஸ்பி பாலசுப்ரமணியனின் குரலில் ஆயர்பாடி மாளிகையில் உங்களுக்கு.

இன்று ஒரு குட்டி கதை. கண்ணன் சிறு வயதில் நண்பர்களுடன் விளையாடி மகிழ்ந்த கதைகளை பெரியவர்கள் சொல்ல கேட்டிருப்பீர்கள். கதையை கேட்கும் போது கண்ணனின் குறும்பை ரசிப்பதோடு நம் நண்பர்களுடன் அன்பாக பழக வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கோவிந்தா கோவிந்தா குழந்தைகளே, என்னுடன் சேர்ந்து ஒரு முறை சொல்லுங்கள். கோவிலுக்கு செல்லும் போது, வீட்டில் வழிபடும் போதும் பல சொல்லும் திருமாலின் திருநாமம் அது. அடுத்த பக்தி பாடல் இதோ.

குழந்தைகளே, இன்று புரட்டாசி சனிக்கிழமை மூன்றாம் வாரம். நமது நிகழ்ச்சி முடிவை நெருங்குகிறது. இன்று கற்றுக்கொண்ட ஒரு நல்ல செயலை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நண்பரிடம் அன்பாக பேசுவது, வீட்டில் உதவுவது, ஒருவருக்கொருவர் வழிபாடு செய்வது. அடுத்த பாடல் உங்களுக்காக. இத்துடன் சிறுவர் நேரமெனும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.

வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவணக்கம். இது மொரிஷியஸ் வானொலி 219 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது கோவிந்தனை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சி தொகுத்து வழங்கப்படும். இந்த நிகழ்ச்சியில் திருமாலை போற்றும் பாடல்களும் அரிய செய்திகளும் தொகுத்து வழங்கப்படும். கோவிந்தன் பக்தர்களே, திருமால் பெரியர்களே, இந்த புரட்டாசி மாதத்தில் திருமாலை நாங்கள் மனமாற தொழுது அருளை நாடுகின்றோம் அல்லவா? இதோ 7 மலையில் வாழும் 7 மலையானை பற்றி ஒரு தெய்வீக பாடலை கேட்போமாக.

திருமால் பக்தர்களே, திருமாலுக்கு எண்ணற்ற பெயர்கள் உள்ளன. கிருஷ்ணா, ராமா, முகுந்தா, கோவிந்தா, ஹரே கிருஷ்ணா, வெங்கடரமணா, பரசுராமா என்பன. இதோ அடுத்து வரும் பாடலை கேட்கலாம்.

திருமால் பக்தர்களை அடுத்து வரும் பாடலை பாடியவர் சோபனா அவர்கள். இந்த பாடலை சிறப்பாக கிருஷ்மா ஊரில் வசிக்கும் முருகன் குடும்பத்தாருக்கும் முதலி குடும்பத்தாருக்கும் தருகின்றோம்.

திருமால் பக்தர்களே, யாதவ குலத்தில் தோன்றிய விஷ்ணு பரமாத்மனை நாங்கள்

வானொலி அன்பர்களே, நாம் வழங்கி வந்த கோவிந்தனை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சி பல்லாண்டு பல்லாண்டு எனும் பாடல் மூலம் முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் நாம் அதிகாலையில் நாம் வழங்கும் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்த்

0: This is Radio Marches.
1: 您好
2: Assalamualaikum.
3: Game to Mauritius.
4: Namaskar.
5: ஷோத்ரந்தரிக்கு ஹிருதய பூர்வக நமஸ்காரம்.
6: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
7: ரேடியோ மொரிஷியஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹே ஆப் சபீ கா.